அழிவடையம் பரிகைவ பவனராயன கட்டாணதியன் பாருதும் இருப்புதும் மதுபுத்திர சத்ரு தன்னவரும் கண்டு எம்மவருள் இந்தப்ப மாயகாரனும் மேன் குதிரையன் மகிழ்ச்சுவ மெய்களியாவன் என் நிதி